0: எனக்கு இருக்கும் கனவு எல்லாமே நிலவு கிட்ட சொல்லி
1: வைப்பேன்.比赛进行的怎么样了？
2: 还不错，新来的泰米尔小伙子打得好，处女秀就创造了奇迹。记住我的话，下一届国家队队长就是他了。
3: 兄弟，
1: 我正想着呢，今天还得带你们去医院呢。